நம்பிக்கை நீ கொல்லா, நாதாரி தப்புல்லா, நாயிட்டர் ஷாபா ஒட்டரே வர நீதிய மீறொல்லா, நா ஒலிதர கேடில்லா, ஆக்ரோஷத உரி நானு, ஆவேகத வச நானு, ஆ பிரேமக்கே ஒலிதேனு, ஆவின தேஷ

கோமல கிஷோரனம் சபினுடைய சூரனம் சொருவகமிகில் லங்கா தருணரர் தெகளுள் சரிப சிந்தைய சரண சிந்த